0: வணக்கம், மைம் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோவிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கத்தாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.
2: இஸ்கே ஸ்வாக் பே முண்டே ஜாதே ஹே தில் ஹார் கே. லட்கி கோ பசந்த் ஹே கடக் சாய் மலாய் மார் கே. भैया बनाइए अपनी इवनिंग को जबरदस्त कतर की नंबर 1 आरजे
3: आरजे सिमरन के साथ.
4: Zabardast evening, make you drive golden with. Biggest jewelry festival is now happening at Joyalukkas. Joyalukkas brings you a golden chance to save 40% off on making charges for gold and diamond jewelry.
5: Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.